0: சின்னதா கழிஞ்சது நோட்டி எல்லாம் சரியாப்பமாயி.
1: என்னத்த சரியாப்பகுல, எல்லாம் சரி மாடித்தாயித்தல. இன்னோட அடிக்கனா நங்கட ஜானி நாய் கூட திம்பக்கில.
0: நீங்க என்னங்க மாயி அந்த நில மனசுக்கு பேஜாரப்பனைக்கு தக்க பருவீரா? பிரதி ஒன்றால் தப்பு கண்டுபிடிச்சண்டு நட மீத பாரி கழிப்பிரல. இக்காக்கனே நாட அடிக்கனா பந்த பிந்துக்களோ நீங்க எல்லாரும் ஹொகளிண்டிஞ்சிரா? அண்ணா தள்ளி நீங்க எந்ததோ பேஜாரத்து நட மேல இன்னெல்லாம் கழிப்பா காம்பலா?
1: நீட கூட தாரு தக்க பருவா. இம்மூதேவி மனைக்கு பந்த பின்னா நாக்கு நெம்மதியே இல்ல தாச்சி.
2: சாந்தி, இது என்ன அடிக்க மனைவோட எல்லா பாத்திரத்தையும் அடிக்கிட்டு எந்த நீங்க
1: ஒன்று இல்ல நீங்க உங்க முண்டத்தை போய்
2: என்னத்த ஒன்று இல்ல ஒன்று இல்லாந்து நீட அவதாரத்தை நிக்க நான் நோட்டினல்ல நீட தீரதே இல்ல. சாந்தி, இது என்ன துண்டன் உப்புரா மாடியண்டு அழைத்துலையா?
1: ஒன்று இல்ல.
2: என்னத்த ஒன்று இல்ல ஒன்று இல்லாந்து நானும் சுமார் தினத்தஞ்சு நோட்டினுள்ளு இக்கிக்க நீனு பெர்த்து பால் தரத்துல கேன மாடுவேலா? அல்ல நான் மோனி அந்த தோட்டத்தஞ்சு பப்பா பப்பக்கா ஆ மைமா காவிய குஞ்சு கூட அது என்னங்க அந்த பாய் படிச்ச ஜகள மாடி நிஞ்ச அல்ல ஆ பாப்பத்தில் மூடி குஞ்சு என்னங்க திருத்து தக்க பந்தத்தா? நோட் சாந்தி, புதியதாய்த்து மங்கள கைஞ்ச மூடி போறேன். நீ என்னங்க அவட கூட இந்த நல்ல கழிப்பியா? நாக்கந்து வந்து கொத்தாப்லப்பா.
1: ஓஹோ, இது என்ன பாரி ஜோராய்த்து மைமட பர வயசு தக்க பிறந்தோளிரா? ஆமா ராணியே, நீங்க ரொம்ப குஷியா இருத்தலா. நான் இச்சக்கு கால நீங்க ஜீத்த மாடுனங்க இக்க நான் குடிஞ்சி போச்சலா?
2: கண்டியா கண்டியா, நீட மனசுல எந்த பேஜார இஞ்சி கொத்தாச்சா? சாந்தி, நின்ன புடிஞ்சு போயேந்தல்லவா நீனும் பரிஸ்தித்தின சொன்னா அர்த்த மாட்டியா? அவளும் புதியதாய்த்து இ மனைக்கு வந்த மூடி அவளும் நங்களை அர்த்தம் மாடிண்டு அட்ஜஸ்ட் மாடிண்டு வரணும். நீர்லிஞ்ச மீன் நான் கரைக்கு எடுத்து விட்டனக்கே தாண்ட தாமனிற கருபள்ளிற ஆசை குஷின எல்லாம் புட்டித்து வந்தவா. சுறுசுறுல் பெரியவான நங்களே அவளை நங்கட சொந்த குஞ்சிந்து கேன மாடிண்டு அட்ஜஸ்ட் மாடித்த போச்சங்கி.
1: சரி சரி, எல்லாம் நாடுதே தப்பு, நான் அட்ஜஸ்ட் ஆப்பி. அச்சிங்கி நங்கட ரமேஷ குஞ்சினு ஓட்டிரா ஒரு மாவனும் மங்க பிடிச்சனே கழிப்பா?
2: ஐயோ மாரைத்தி, நாக்கின் நீட புத்தி குத்திலையா? நீனே மைமட பகே இல்ல செல்லத்தன எண்ணி கூட்டித்து ஆ ரமேஷக்கு நின்ற மண்டன பாலம் அடித்திக்கு. பாப்பா ஆக்குண்ணங்கு இத்தட்டி அவனை போடோ கையில, அத்தட்டி பொண்ணு போடோ கையில, இங்க அவங்க மங்க புடி கத்திக்குவா?
1: அக்கோக்கு நாட புத்தி நீங்க சாலு குத்துண்டு நீங்கட அவ இப்ப கப்பகா என்ன நான் சிறிய களி கலப்பு சிட்டியதா?
2: அதுங்க பண்டத்தை வந்தன நீட கூட கழிச்சு தந்து ஈ காலத்துல நீன அந்த பகத்தி கொண்டு வா சாந்தி. அல்ல பாப்பத்தை மைம காவிய பெரியங்கு தப்போரு மரியாதை நங்களும் மாவும் மாவிந்தேண்டி எச்சக்கு ஒரு சாயத்தை குஷில் நோட்டுவா? சிவசிவா, பொன்னாளுக்கு பொண்ணே சத்ரு ஒண்ணுக்கே பொன்னாளுக்கு இன்னொரு பொண்ணு காம்பக்காக ஒண்ணு கெல உரியோ ஆ தேவக்கே கொத்து. நீட கூட தக்கு பிறந்தனே இஞ்சக்கா நட மண்ட புச்சு புடிச்சு போக்கு, நான் போய் தோட்டக்கத்தி போயிட்டு வப்பி.
1: ஓ ரமேஷ், நீ எக்க வந்தமனே தோட்டக்கு போனோம் எச்சமனே வந்துட்டியா?
3: அக்கோம்மா வெளியே வந்தானுண்டு நீங்கள தக்குனா சாய்த்தே கேட்டுண்டு நீட தக்கு கேட்டு தும்ப குசியாச்சு அம்மா, தும்ப குசியாச்சு, கேள தும்பி போச்சு கேள தும்பி போச்சு.
0: இது என்ன மாய்க்கு நாட கூட பெருத்து பாரி கழிப்பல, நான் என்ன தப்பு மாடன நாக்கி சிக்ஷே சுறுசுறுல அச்சகொரு சாயலிஞ்ச மாய் இக்கிக்கு நாட மூடு காங்கத்தனைக்கு கழிப்பா தோட்ட காப்பக்க மாயிர மனசுல என்னத்தோர் சிந்தை உண்டு காமல. அதே ரமேஷனும் மாவனும் நாட கூட எச்சக்கொரு சாயல் உண்டு அப்பா, அதொந்து நட பாகியவே சரி. அல்ல மூடியா தாமனைஞ்ச பாமனைக்கு பந்த பிஞ்சா தாண்ட மாவமாயினா தாண்ட சொந்த அப்பா வண்ட மாதிரி நோட்டியோண்டோ தண்ணுமா? அதே போல நானும் நட மாவமாயிர கூட அச்சக்கு சாயலு இஞ்சண்டு ஆயிண்ட மனசுக்கு நொம்பலாக்கத்தன்னைக்கே நோட்டியன் உள்ள ஆச்சிங்கோ நாக்கு ஆயிண்ட மேல உள்ள பிரீத்தில் என்னையும் குறவு உண்டா? எச்சக்காச்சிங்கோ அங்க வயசானோ ஓரமா ஆயிண்ட தப்பா சிங்கோ நங்க அதனை சமாதானத்தை எடுத்துட்டு போப்பது நங்கட தர்மா. இப்பலுக்கு எத்தனை அங்க குஷியில் இஞ்சக்கா அதே நங்க ஒரு பாகிய தாரது நட கண்ணு பத்துன. ஓ ரமேஷா கைவிடு
3: காவியா.